0: صحنه سوسن
1: طب هل وصلت على الفريلات لا ركيت ايتيك او كو او قد لا ديفيس كونسين من يوم كان بيكير جي تي اف ميو دان كوكين ديلي
2: Le 1040 cellulaire, catégorie 4, commandement 4.
3: J'ai vu un bâtiment de 3 étages, il n'y a rien à faire. Le 245 est pété, le répéteur d'activer le 445 va être aux communications.
2: 22h34, 245.